0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சம்வத்சராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்
3: మీరు ఇంతవరకు హలో ఎఫ్ఎం ప్రత్యక్ష ఫోరణ్ కార్యక్రమం విన్నారు. ఆకాశవాణి మార్కాపురం కేంద్రం

ஆஞ்சநேயா ஈ முஷா கல்பனம் விங் கேளனையா ராமச்சந்திரனி தோடி காரியோ புதீரே அமித புஜபல புட வைத்து வச்சோ பிரபுனிதோ பிர